0: லவ்தேதுர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை கதைகள் ஆயிரம், வாரம் ஒரு நிகழ்வு மற்றும் செய்திகள். கதைகள் ஆயிரம்.
2: தக்காளி, ஐஸ் கட்டி, வெங்காயம். இணைபுரியா நண்பர்கள் அவர்கள் காலார காலை உலா போனார்கள். பேசிக்கொண்டே உறுதி எடுத்துக் கொண்டார்கள், தங்களில் யார் செத்தாலும் மற்றவர் அழ வேண்டும், மனம் விட்டு ஓலமிட்டு அழ வேண்டும். போகும் வழியில் ஆறு வந்தது. தக்காளியும் வெங்காயமும் குளிக்க ஆரம்பித்தன. அடம்பிடித்தது ஐஸ் கட்டி, நானும் குளிப்பேன். பதறிப்போனது தக்காளி. ஐஸ் கட்டி, நண்பா, என்ன வார்த்தை சொன்னாய் நீ? உன் வாழ்வில் குளியல் என்பதே கிடையாது, கம்முனு கிட. கேட்டதா ஐஸ் கட்டி? வேண்டாம் வேண்டாம் என்று கதற கதற துபுக்கட்டீர் என்று ஆற்றிலே குதித்து விட்டது. ஐயோ பரிதாபம், குதித்தே விட்டது. என்ன செய்ய, குதித்தது குதித்ததுதான், வெளியே வரவே இல்லை. அப்படியே ஆத்தோடு போய்விட்டது ஐஸ் கட்டி. செத்து போன ஐஸ் கட்டி நண்பனை நினைத்து நினைத்து வெங்காயமும் தக்காளியும் அழுதன, மனம் விட்டு அழுதன, ஓலமிட்டு அழுதன. ஓலம் விட்டு புலம்பிக் கொண்டே போகையில் அது நடந்தே விட்டது. தண்ணி லாரி ஒன்று தாறுமாறாக ஓடி தக்காளி மேல் ஏறிவிட்டது. சம்பவ இடத்திலேயே வயிறு வெடித்து செத்து விட்டது தக்காளி. தனித்து விடப்பட்ட வெங்காயம் கொஞ்ச நேரம் தக்காளிக்காக அழுதது, மனம் விட்டு அழுதது, ஓலமிட்டு அழுதது. ஓலச்சத்தம் கேட்டு ஓடி வந்தார் கடவுள். ஓடி வந்தவரிடம் ஒப்பாரி போட்டு முறையிட்டது வெங்காயம். கடவுளே, ஐஸ் கட்டி செத்தப்போ நானும் தக்காளியும் அழுதோம், தக்காளி செத்தப்போ நான் அழுதேன், இப்போ நான் செத்தா யார் அழுவா? இப்படி அழுதது. அழுதபடி கேட்டு நின்ற வெங்காயத்திற்கு ஆறுதல் வரமளித்தார் ஆண்டவர். கலங்காதே நீ வெங்காயமே, கர்த்தர் நான் இருக்கிறேன். உயிரோடு இருந்தபோது நீ பிறருக்காக அழுதாய், எனவே நீ செத்தால் ஊரே அழும். அதனால்தான் வெங்காயம் உரிக்கிறப்ப ஊரே அழுவுதான், நீங்களும் நானும் அழுகிறோமா? பேசிக்கிறாங்க. பிறருக்காக நீ அழு, உனக்காக ஊரே அழும். கண்ணீர் என்பது தண்ணீர் அல்ல, அது கனத்த உணர்வுகளின் திறந்த வெளியோட்டம்.
1: வாரம் ஒரு நிகழ்வு

உலக இயற்கை பாதுகாப்பு தினம். உலக இயற்கை பாதுகாப்பு தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 28ஆம் தேதி உலகம் முழுவதும் மிக முக்கியமாக கடைபிடிக்கப்படுகிறது. நாம் வாழும் இந்த பூமியையும் நம்மை சுற்றியுள்ள இயற்கையையும் பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தை உலக மக்களிடம் ஆழமாக எடுத்துரைப்பதே இந்நாளின் முதன்மை நோக்கமாகும். இன்றைய காலகட்டத்தில் இயற்கை பாதுகாப்பு என்பது வெறும் ஒரு நாள் கொண்டாட்டமாக மட்டும் சுருங்கிவிடாமல் ஒட்டுமொத்த மனித குலத்தின் வாழ்வாதாரத்தையும் எதிர்காலத்தையும் தீர்மானிக்கும் ஒரு முக்கிய காரணியாக மாற்றியுள்ளது என்பதால் முறையான விழிப்புணர்வுடன் கூடிய தொடக்கமே இதற்கான சிறந்த அடித்தளமாகும். இயற்கை என்பது மனித வாழ்க்கையின் மிக உன்னதமான அடிப்படையாகும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இருக்க முடியாது. நம் சுவாசிக்கும் காற்று, தாகம் தீர்க்கும் நீர், பசிப்போக்கும் உணவு தரும் மண், நிழல் தரும் மரங்கள் மற்றும் நம்மை சுற்றியுள்ள அரிய உயிரினங்கள் அனைத்தும் மனித வாழ்வுடன் பிரிக்க முடியாதபடி நெருங்கிய தொடர்புடையவை ஆகும். இயற்கையின் இந்த 5 பேராற்றல்களும் மனித பூமியில் தோன்றுவதற்கு முன்பிருந்தே அவனது தேவைகள் பூர்த்தி செய்து வருகின்றன என்பதை உணர்ந்து அவற்றை சிதைக்காமல் போற்றி பாதுகாப்பது நம் அனைவரின் கடமையாகும். இன்றைய நவீன உலகில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சி நாளுக்கு நாள் அசுர வேகத்தில் அதிகரித்து வந்தாலும் அதற்கு ஈடாக நம்முடைய இயற்கை வளங்கள் மிக வேகமாக அழிந்து வருகின்றன. மனிதனின் பேராசையினாலும் திட்டமிடப்படாத நவீனமயமாக்கலினாலும் காடுகள், மலைகள் மற்றும் நீர்நிலைகள் போன்ற வாழ்வாதார வளங்கள் பெருமளவில் சுரண்டப்பட்டு வருகின்றன. இத்தகைய தொடர்ச்சியான அழிவுகளால் ஒட்டுமொத்த சுற்றுச்சூழல் சமநிலையும் கடுமையாக பாதிக்கப்பட்டு மனித குலத்திற்கே பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. காடுகள் அழிக்கப்படுவது உலக வெப்பமயமாதலுக்கு மிக முக்கிய காரணங்களில் ஒன்றாக தற்போதைய சூழலில் பார்க்கப்படுகிறது. பல்லாயிரக்கணக்கான மரங்கள் வெட்டப்படுவதால் காற்றில் கார்பன் டை ஆக்சைடின் அளவு அதிகரித்து பூமியின் வெப்பநிலை நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே செல்கிறது. மரங்களின் எண்ணிக்கை பெருமளவில் குறைவதால் இயற்கையான மழைப்பொழிவும் முற்றிலும் பாதிக்கப்பட்டு உலகெங்கிலும் கடுமையான வறட்சியும் கோடைகாலத்தில் தாங்க முடியாத வெப்பாலையும் ஏற்படுகின்றன. மனிதர்களின் வாழ்வாதாரத்திற்கு அடிப்படையாக விளங்கும் ஆறுகள், குளங்கள் மற்றும் ஏரிகள் போன்ற நீர்நிலைகள் தொழிற்சாலையின் நச்சு கழிவுகளாலும் மனிதர்களின் அலட்சியத்தாலும் தொடர்ந்து மாசுபட்டு வருகின்றன. இதனால் உலக அளவில் தூய்மையான குடிநீருக்கான தட்டுப்பாடு நாளுக்கு நாள் அதிகரித்து பல நாடுகள் பெரும் தண்ணீர் பஞ்சத்தை எதிர்கொண்டு வருகின்றன. சுத்தமான குடிநீர் என்பது மனிதர்களின் மிக அடிப்படையான உரிமை என்பதால் மழைநீர் சேகரிப்பு போன்ற உத்திகளை கையாண்டு நமது நீர்வளங்களை நாம் கட்டாயம் பாதுகாக்க வேண்டும். நவீன மனித நாகரிகத்தில் பிளாஸ்டிக் பொருட்களின் வரம்பு மீறிய பயன்பாடு சுற்றுச்சூழலுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக உருவெடுத்துள்ளது. மட்காத தன்மை கொண்ட இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் நிலத்தடி நீர்மட்டத்தை பாதிப்பதோடு மண்ணின் வளத்தையும் முற்றிலும் சீரழிக்கின்றன. மேலும் இவை ஆறுகளின் வழியாக கடலை சென்றடையும் போது கடல்வாழ் உயிரினங்கள் மற்றும் பறவைகளின் ஆரோக்கியத்திற்கு பெரும் வேதனையையும் மீள முடியாத மரணங்களையும் பரிசாக தருகின்றன. மனிதர்களின் தொடர்ச்சியான ஆக்கிரமிப்பால் விலங்குகள் மற்றும் பறவைகளின் இயற்கை வாழிடங்கள் முற்றிலும் அழிந்து வருவதால் பூமியில் உள்ள பல அரிய உயிரினங்கள் இன்று அழியும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. இந்த உலகத்தில் வாழ மனிதர்களுக்கு எவ்வளவு உரிமை இருக்கிறதோ அவ்வளவு உரிமை மற்ற அனைத்து உயிரினங்களுக்கும் உண்டு என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இயற்கையின் சமநிலையை பேணவும் எதிர்கால தலைமுறைக்காகவும் இந்த உயிரின பல்வகைமையை பாதுகாப்பது நமது முதன்மை கடமையாகும். மின்சாரத்தை வீணாக்காமல் சிக்கனமாக பயன்படுத்துவது சுற்றுச்சூழலின் சுமையை குறைத்து இயற்கை வளங்களை பாதுகாக்க பெரிதும் உதவுகிறது. நாம் பயன்படுத்தும் பெரும்பாலான மின்சாரம் நிலக்கரி போன்ற இயற்கை வளங்களை அழிப்பதன் மூலமே பெறப்படுகிறது என்பதால் மாற்று வழிகளை நாம் சிந்திக்க வேண்டும். சூரிய ஆற்றல், காற்று ஆற்றல் போன்ற புதுப்பிக்கத்தக்க இயற்கை ஆற்றல்களின் பயன்பாட்டை நாம் அன்றாட வாழ்வில் அதிகளவில் அதிகரிக்க முன்வர வேண்டும். இயற்கையை பாதுகாப்பதில் மரக்கன்றுகள் நடுதல் என்பது மிக எளிய மற்றும் வலிமையான ஒரு கூட்டு முயற்சியாகும். ஒரு சிறிய மரம் மனிதனுக்கு தேவையான ஆக்சிஜனை தருவதுடன் பறவைகளுக்கு இருப்பிடமாகவும் நிலத்தடி நீரை சேமிக்கும் அரணாகவும் விளங்கி பல நூறு உயிர்களுக்கு ஆதாரமாக அமைகிறது. பசுமையான பூமியை உருவாக்க நாம் அனைவரும் வீடுகளிலும் பொது இடங்களிலும் மரங்களை வளர்க்க வேண்டும்.
காடுகளை பாதுகாப்பதையும் நமது தினசரி கடமையாக கருத வேண்டும். சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் இன்றைய மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் மிக முக்கிய பங்கு வகிக்க வேண்டியது காலத்தின் தேவையாகும். பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளிலேயே சிறுவயது முதலே மாணவர்களுக்கு இயற்கை பாதுகாப்பின் அவசியத்தை ஆழமாக கற்றுக் கொடுக்க வேண்டும். பிளாஸ்டிக்கிற்கு மாற்றாக துணிப்பைகள், சணல் பொருட்கள் போன்ற சுற்றுச்சூழல் நட்பு பொருட்களை அன்றாட வாழ்வில் பயன்படுத்தும் நற்பண்புகளை இளைஞர்கள் தங்களின் நாகரீக அடையாளமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அதிகரித்து வரும் வாகன பெருக்கமும் அதிலிருந்து வெளியேறும் நச்சுகளும் நம்மை சுற்றியுள்ள காற்றின் தூய்மையை கெடுத்து காற்று மாசுபாட்டை பன்மடங்கு அதிகரிக்கின்றன. இதனால் மனிதர்களுக்கு புதிய சுவாச நோய்களும் ஒவ்வாமைகளும் ஏற்பட்டு அவர்களின் உடல்நலம் பெரிதும் பாதிக்கப்படுகிறது. இயற்கையை பாதுகாப்பது என்பது ஏதோ அரசாங்கத்தின் அல்லது ஒரு குறிப்பிட்ட அமைப்பின் வேலை மட்டுமல்ல, அது பூமியில் வாழும் ஒவ்வொரு மனிதனின் தனிப்பட்ட பொறுப்பு என்பதை உணர்ந்து அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். உலக இயற்கை பாதுகாப்பு தினம் என்பது இயற்கையோடு இணைந்து வாழ்வதன் முக்கியத்துவத்தை மனிதனுக்கு மீண்டும் ஒரு முறை நினைவூட்டும் உன்னதமான நாளாகும். இயற்கையானது மனிதனின் தேவைகளை பூர்த்தி செய்யுமே தவிர அவனது பேராசைக்கு வடிகாலாக மாறக்கூடாது. ஏனெனில் இயற்கை இல்லாமல் மனித வாழ்வு என்பது சாத்தியமே இல்லை. இயற்கை பாதுகாப்பே மனித குலத்தின் உண்மையான பாதுகாப்பு என்பதை உணர்ந்து இந்த நன்னாளில் பூமியை பசுமையாகவும் தூய்மையாகவும் வைத்திருக்க உறுதிமொழி எடுத்து வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம்.

0: செய்திகள்.
1: இளைஞர்கள் ஆண்டவரில் எப்போதும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து 2023 ஆண்டு லிஸ்பனில் நடைபெற்ற உலக இளைஞர் நாளில் பெற்ற விசுவாச உற்சாகத்தை தொடர்ந்து உயிர்ப்புடன் தக்க வைத்துக் கொள்ளுமாறு திருத்தந்தை 14 லியோ அவர்கள் அழைப்பு விடுத்தார். போர்த்துகலின் லமேகோ நகரில் ஜூலை 24 முதல் 26 வரை இடம்பெற்ற 2 ரிஜாய்ஸ் தேசிய இளைஞர் நாளை முன்னிட்டு அனுப்பிய காணொலி செய்தியில் இவ்வாறு கூறியுள்ள திருத்தந்தை, உலக இளைஞர் நாளில் பல மொழிகள் பல பண்பாடுகளைச் சேர்ந்த இளைஞர்கள் ஒன்றிணைந்து கிறிஸ்துவை ஆழமாக சந்தித்த அனுபவத்தை எடுத்து காட்டினர். இயேசுவே நம் மகிழ்ச்சிக்கும் ஒற்றுமைக்கும் ஆதாரம் என்று வலியுறுத்திய திருத்தந்தை, அண்மையில் இடம்பெற்ற யூப்ளி கொண்டாட்டங்களிலும் ஸ்பெயினுக்கான திருத்தூது பயணத்திலும் இளைஞர்களின் உற்சாகமான விசுவாசம் தம்மை ஆழமாக ஊக்குவிப்பதாகவும் சுட்டிக்காட்டினார். இளைஞர்களின் உள்ளத்தில் எழும் தேடலையும் வாழ்க்கை குறித்த உள்ளார்ந்த ஏக்கத்தையும் கண்டு அஞ்ச வேண்டாம் என்றும், மாறாக அவற்றை கிறிஸ்துவை இன்னும் நெருக்கமாக அறிந்து பின்பற்றுவதற்கான வாய்ப்பாக மாற்றிக்கொள்ளுமாறும் திருத்தந்தை இளைஞர்களுக்கு ஊக்கமளித்தார். மேலும் தினமும் நற்செய்தியை வாசித்து அமைதியும் சகோதரத்துவமும் நிலவும் உலகை உருவாக்கும் கனவை தொடர்ந்து வளர்த்து கொள்ளவும், எந்த சூழ்நிலையும் யாரும் உங்கள் நம்பிக்கையை பறித்துவிட அனுமதிக்க வேண்டாம் என்றும் திருத்தந்தை அவர்களை கேட்டுக் கொண்டார்.
2: ஆண்டவருடனான உறவே வாழ்வின் உண்மையான புதையலும் விலைமதிப்பற்ற முத்துமாகும் என்றும், நுகர்வு கலாச்சாரத்தின் மாயையை விட்டு இறை ஆட்சியின் செல்வத்தை தேடுமாறு திருத்தந்தை 14 லியோ அவர்கள் நம்பிக்கையாளர்களுக்கு அழைப்பு விடுத்தார். ஜூலை 26 ஞாயிறன்று காஸ்தல் கந்தோல்போவில் கூடியிருந்த பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான திருப்பயணிகளுக்கு வழங்கிய நண்பகல் மூவேளை இறைவேண்டல் உரையில் இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை, அந்நாளின் நற்செய்தியில் இடம்பெறும் புதையல் மற்றும் விலைமதிப்பற்ற முத்து பற்றிய ஓமைகளை மேற்கோள் காட்டி, இறையாட்சியை கண்டறிவது மனித வாழ்வை குறுகியதாக மாற்றுவதில்லை, மாறாக அதன் எல்லைகளை விரிவுபடுத்தி புதிய நம்பிக்கைகளுக்கும் வாய்ப்புகளுக்கும் வழிவகுக்கிறது என்று கூறினார். இறையாட்சி அனைவருக்கும் உரியது என்பதை இயேசுவின் பல உவமைகள் வெளிப்படுத்துகின்றன என்றும், விவசாயி, வணிகர், மீனவர், மறைநூல் அறிஞர், பெண், மேய்ப்பர், உழவர் என சமூகத்தின் பல்வேறு தரப்பினரின் வாழ்க்கையின் வழியாக இயேசு இறையாட்சியின் அழகை எடுத்துரைத்ததை அவர் சுட்டிக்காட்டினார். இன்றைய திரு அவையும் பல்வேறு மொழி, கலாச்சாரம், பொறுப்புகள் மற்றும் திறமைகளை கொண்ட மக்களின் ஒன்றிப்பாக உள்ளது என்றும், அனைவரையும் ஒன்றிணைக்கும் மறைந்திருக்கும் புதையலும் விலைமதிப்பற்ற முத்தும் இயேசு கிறிஸ்துவே என்றும் வலியுறுத்திய திருத்தந்தை, கடவுள் யாரையும் பாகுபடுத்தி பார்க்காமல் குறிப்பாக சிறியோருக்கும் ஒதுக்கப்பட்டோருக்கும் தமது அன்பை இலவசமாக வழங்குகிறார் என்றும் கூறினார்.
1: இளைஞர்கள் தங்களின் நிலைமையை நற்செய்தி அறிவிப்பின் ஆற்றலாக மாற்றுமாறும், அதன் வழியாக மனிதர்களின் ஆழமான இயக்கங்களுக்கு பதிலளித்து ஒவ்வொருவருக்கும் அவர்களின் உண்மையான அடையாளத்தை வெளிப்படுத்தும் இயேசுவை பிறருக்கு கொண்டு சேர்க்குமாறும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் அழைப்பு விடுத்தார். பிரேசிலின் வடகிழக்கு நகரமான போர்த்தலேசாவில் ஜூலை 22 முதல் 26 வரை நடைபெற்ற அல்லேலூயா கத்தோலிக்க இசை விழாவை முன்னிட்டு அனுப்பிய காணொலி செய்தியில் திருத்தந்தை இவ்வாறு கூறினார். தூய ஆவியார் இளைஞர்களின் இதயங்களில் அதிகமான அன்பை மீண்டும் பற்ற வைத்து அவர்களின் இளமையை நற்செய்தி பணிக்காக வலிமையாக மாற்றட்டும் என்றும், ஒவ்வொருவரும் புனித அகுஸ்தினார் குறிப்பிட்டுள்ள இறைநகரை கட்டியெழுப்பும் உயிருள்ள கற்களாக மாற வேண்டும் என்றும் அவர்களுக்கு அழைப்பு விடுத்தார். இளைஞர்களின் உற்சாகம் அனைவரிடமும் புதிய மறைபணி உணர்வை தூண்டுகிறது என்றும், கிறிஸ்து இல்லாத வாழ்க்கை அருளற்ற வாழ்க்கை என்பதை துணிவுடன் அறிவிக்குமாறும் அவர்களுக்கு வலியுறுத்தினார். மறைபணி மாநாடுகள் மற்றும் இளையோர் சந்திப்புகளில் பெறப்படும் ஆன்மீக உற்சாகம் காலப்போக்கில் குறையலாம் என்று கூறிய திருத்தந்தை, அந்த நம்பிக்கையின் தீபத்தை அணையாமல் காக்க ஜப வாழ்க்கை இன்றியமையாதது என்றும், கிறிஸ்துவுக்கு அஞ்ச தேவையில்லை, அவர் மனிதரிடமிருந்து எதையும் பறிப்பதில்லை, மாறாக வாழ்வின் நிறைவை அருளுகிறார் என்றும் திருத்தந்தை வலியுறுத்தினார்.
2: புதிய மரோனைட் அருளாளராக உயர்த்தப்பட்ட மரோனைட் தலைவர் எலியாஸ் ஹுவாயக் அவர்களின் சான்று வாழ்வும் பரிந்துரையும் லெபனோன் நாட்டிற்கு அமைதியையும் உலகெங்கும் வாழும் மரோனைட் நம்பிக்கையாளர்களுக்கு உறுதியையும் வழங்கட்டும் என்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் இறைவேண்டல் செய்தார். ஜூலை 26 ஞாயிறன்று காஸ்தல் கந்தோல்போவில் இடம்பெற்ற நண்பகல் மூவேளை இறைவேண்டலின் இறுதியில் இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை, 1899 முதல் 1931 வரை அந்தியோக்கியாவின் மரோனைட் திரு அவையின் தலைவராக பணியாற்றியதுடன் மரோனைட் தூய குடும்ப சகோதரிகள் சபையை நிறுவிய எலியாஸ் ஹுவாயக் அவர்கள் ஜூலை 26 அன்று லெபனானில் அருளாளராக உயர்த்தப்பட்டதை எடுத்துக்காட்டினார். 30 மேலாக மரோனைட் திரு அவையை அர்ப்பணிப்புடனும் ஆழ்ந்த மேய்ப்பு பணியுணர்வுடனும் வழிநடத்திய அருளாளர் எலியாஸ் அவர்கள், அவர் உரையாடலுக்கும் நம்பிக்கைக்கும் உரிய மனிதர் என்றும், திரு அவை சமூகம் மற்றும் அரசியல் வாழ்வில் ஒளிமிக்க வழிகாட்டியாக திகழ்ந்ததால் நவீன லெபனானின் தந்தை என்று போற்றப்பட்டவர் என்றும் திருத்தந்தை குறிப்பிட்டார்.
3: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது.
0: உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை கதைகள் ஆயிரம், வாரம் ஒரு நிகழ்வு மற்றும் செய்திகள். கதைகள் ஆயிரம்.
2: தக்காளி ஐஸ் கட்டி வெங்காயம். இணைபுரியான நண்பர்கள் அவர்கள் காலார காலை உலா போனார்கள். பேசிக்கொண்டே உறுதி எடுத்துக் கொண்டார்கள், தங்களில் யார் செத்தாலும் மற்றவர் அழ வேண்டும், மனம் விட்டு ஓலமிட்டு அழ வேண்டும். போகும் வழியில் ஆறு வந்தது. தக்காளியும் வெங்காயமும் குளிக்க ஆரம்பித்தன. அடம்பிடித்தது ஐஸ் கட்டி, நானும் குளிப்பேன். பதறிப்போனது தக்காளி. ஐஸ் கட்டி, நண்பா என்ன வார்த்தை சொன்னாய் நீ? உன் வாழ்வில் குளியல் என்பதே கிடையாது, கம்முனு கிட. கேட்டதா ஐஸ் கட்டி? வேண்டாம் வேண்டாம் என்று கதற கதற துபுக்கட்டீர் என்று ஆற்றிலே குதித்து விட்டது. ஐயோ பரிதாபம், குதித்தே விட்டது. என்ன செய்ய, குதித்தது குதித்தது தான், வெளியே வரவே இல்லை. அப்படியே ஆத்தோடு போய்விட்டது ஐஸ் கட்டி. செத்து போன ஐஸ் கட்டி நண்பனை நினைத்து நினைத்து வெங்காயமும் தக்காளியும் அழுதன, மனம் விட்டு அழுதன, ஓலமிட்டு அழுதன. ஓலம் விட்டு புலம்பிக் கொண்டே போகையில் அது நடந்தே விட்டது. தண்ணி லாரி ஒன்று தாறுமாறாக ஓடி தக்காளி மேல் ஏறிவிட்டது. சம்பவ இடத்திலேயே வயிறு வெடித்து செத்து விட்டது தக்காளி. தனித்து விடப்பட்ட வெங்காயம் கொஞ்ச நேரம் தக்காளிக்காக அழுதது, மனம் விட்டு அழுதது, ஓலமிட்டு அழுதது. ஓலச்சத்தம் கேட்டு ஓடி வந்தார் கடவுள். ஓடி வந்தவரிடம் ஒப்பாரி போட்டு முறையிட்டது வெங்காயம். கடவுளே, ஐஸ் கட்டி செத்தப்போ நானும் தக்காளியும் அழுதோம், தக்காளி செத்தப்போ நான் அழுதேன், இப்போ நான் செத்தா யார் அழுவா? இப்படி அழுதது. அழுதபடி கேட்டு நின்ற வெங்காயத்திற்கு ஆறுதல் வரமளித்தார் ஆண்டவர். கலங்காதே நீ வெங்காயமே, கர்த்தர் நான் இருக்கிறேன். உயிரோடு இருந்தபோது நீ பிறருக்காக அழுதாய், எனவே நீ செத்தால் ஊரே அழும். அதனால்தான் வெங்காயம் உரிக்கிறப்ப ஊரே அழுவுதான், நீங்களும் நானும் அழுகிறோமா? பேசிக்கிறாங்க. பிறருக்காக நீ அழு, உனக்காக ஊரே அழும். கண்ணீர் என்பது தண்ணீர் அல்ல, அது கனத்த உணர்வுகளின் திறந்த வெளியோட்டம்.
1: வாரம் ஒரு நிகழ்வு

உலக இயற்கை பாதுகாப்பு தினம். உலக இயற்கை பாதுகாப்பு தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 28ஆம் தேதி உலகம் முழுவதும் மிக முக்கியமாக கடைபிடிக்கப்படுகிறது. நாம் வாழும் இந்த பூமியையும் நம்மை சுற்றியுள்ள இயற்கையையும் பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தை உலக மக்களிடம் ஆழமாக எடுத்துரைப்பதே இந்நாளின் முதன்மை நோக்கமாகும். இன்றைய காலகட்டத்தில் இயற்கை பாதுகாப்பு என்பது வெறும் ஒரு நாள் கொண்டாட்டமாக மட்டும் சுருங்கிவிடாமல் ஒட்டுமொத்த மனித குலத்தின் வாழ்வாதாரத்தையும் எதிர்காலத்தையும் தீர்மானிக்கும் ஒரு முக்கிய காரணியாக மாற்றியுள்ளது என்பதால் முறையான விழிப்புணர்வுடன் கூடிய தொடக்கமே இதற்கான சிறந்த அடித்தளமாகும். இயற்கை என்பது மனித வாழ்க்கையின் மிக உன்னதமான அடிப்படையாகும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இருக்க முடியாது. நம் சுவாசிக்கும் காற்று, தாகம் தீர்க்கும் நீர், பசிப்போக்கும் உணவு தரும் மண், நிழல் தரும் மரங்கள் மற்றும் நம்மை சுற்றியுள்ள அரிய உயிரினங்கள் அனைத்தும் மனித வாழ்வுடன் பிரிக்க முடியாதபடி நெருங்கிய தொடர்புடையவை ஆகும். இயற்கையின் இந்த ஐந்து பேராற்றல்களும் மனித பூமியில் தோன்றுவதற்கு முன்பிருந்தே அவனது தேவைகள் பூர்த்தி செய்து வருகின்றன என்பதை உணர்ந்து அவற்றை சிதைக்காமல் போற்றி பாதுகாப்பது நம் அனைவரின் கடமையாகும். இன்றைய நவீன உலகில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சி நாளுக்கு நாள் அசுர வேகத்தில் அதிகரித்து வந்தாலும் அதற்கு ஈடாக நம்முடைய இயற்கை வளங்கள் மிக வேகமாக அழிந்து வருகின்றன. மனிதனின் பேராசையினாலும் திட்டமிடப்படாத நவீனமயமாக்கலினாலும் காடுகள், மலைகள் மற்றும் நீர்நிலைகள் போன்ற வாழ்வாதார வளங்கள் பெருமளவில் சுரண்டப்பட்டு வருகின்றன. இத்தகைய தொடர்ச்சியான அழிவுகளால் ஒட்டுமொத்த சுற்றுச்சூழல் சமநிலையும் கடுமையாக பாதிக்கப்பட்டு மனித குலத்திற்கே பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. காடுகள் அழிக்கப்படுவது உலக வெப்பமயமாதலுக்கு மிக முக்கிய காரணங்களில் ஒன்றாக தற்போதைய சூழலில் பார்க்கப்படுகிறது. பல்லாயிரக்கணக்கான மரங்கள் வெட்டப்படுவதால் காற்றில் கார்பன் டை ஆக்சைடின் அளவு அதிகரித்து பூமியின் வெப்பநிலை நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே செல்கிறது. மரங்களின் எண்ணிக்கை பெருமளவில் குறைவதால் இயற்கையான மழைப்பொழிவும் முற்றிலும் பாதிக்கப்பட்டு உலகெங்கிலும் கடுமையான வறட்சியும் கோடைகாலத்தில் தாங்க முடியாத வெப்பாலையும் ஏற்படுகின்றன. மனிதர்களின் வாழ்வாதாரத்திற்கு அடிப்படையாக விளங்கும் ஆறுகள், குளங்கள் மற்றும் ஏரிகள் போன்ற நீர்நிலைகள் தொழிற்சாலையின் நச்சு கழிவுகளாலும் மனிதர்களின் அலட்சியத்தாலும் தொடர்ந்து மாசுபட்டு வருகின்றன. இதனால் உலக அளவில் தூய்மையான குடிநீருக்கான தட்டுப்பாடு நாளுக்கு நாள் அதிகரித்து பல நாடுகள் பெரும் தண்ணீர் பஞ்சத்தை எதிர்கொண்டு வருகின்றன. சுத்தமான குடிநீர் என்பது மனிதர்களின் மிக அடிப்படையான உரிமை என்பதால் மழைநீர் சேகரிப்பு போன்ற உத்திகளை கையாண்டு நமது நீர்வளங்களை நாம் கட்டாயம் பாதுகாக்க வேண்டும். நவீன மனித நாகரிகத்தில் பிளாஸ்டிக் பொருட்களின் வரம்பு மீறிய பயன்பாடு சுற்றுச்சூழலுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக உருவெடுத்துள்ளது. மட்காத தன்மை கொண்ட இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் நிலத்தடி நீர்மட்டத்தை பாதிப்பதோடு மண்ணின் வளத்தையும் முற்றிலும் சீரழிக்கின்றன. மேலும் இவை ஆறுகளின் வழியாக கடலை சென்றடையும் போது கடல்வாழ் உயிரினங்கள் மற்றும் பறவைகளின் ஆரோக்கியத்திற்கு பெரும் வேதனையையும் மீள முடியாத மரணங்களையும் பரிசாக தருகின்றன. மனிதர்களின் தொடர்ச்சியான ஆக்கிரமிப்பால் விலங்குகள் மற்றும் பறவைகளின் இயற்கை வாழிடங்கள் முற்றிலும் அழிந்து வருவதால் பூமியில் உள்ள பல அரிய உயிரினங்கள் இன்று அழியும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. இந்த உலகத்தில் வாழ மனிதர்களுக்கு எவ்வளவு உரிமை இருக்கிறதோ அவ்வளவு உரிமை மற்ற அனைத்து உயிரினங்களுக்கும் உண்டு என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இயற்கையின் சமநிலையை பேணவும் எதிர்கால தலைமுறைக்காகவும் இந்த உயிரின பல்வகைமையை பாதுகாப்பது நமது முதன்மை கடமையாகும். மின்சாரத்தை வீணாக்காமல் சிக்கனமாக பயன்படுத்துவது சுற்றுச்சூழலின் சுமையை குறைத்து இயற்கை வளங்களை பாதுகாக்க பெரிதும் உதவுகிறது. நாம் பயன்படுத்தும் பெரும்பாலான மின்சாரம் நிலக்கரி போன்ற இயற்கை வளங்களை அழிப்பதன் மூலமே பெறப்படுகிறது என்பதால் மாற்று வழிகளை நாம் சிந்திக்க வேண்டும். சூரிய ஆற்றல், காற்று ஆற்றல் போன்ற புதுப்பிக்கத்தக்க இயற்கை ஆற்றல்களின் பயன்பாட்டை நாம் அன்றாட வாழ்வில் அதிகளவில் அதிகரிக்க முன்வர வேண்டும். இயற்கையை பாதுகாப்பதில் மரக்கன்றுகள் நடுதல் என்பது மிக எளிய மற்றும் வலிமையான ஒரு கூட்டு முயற்சியாகும். ஒரு சிறிய மரம் மனிதனுக்கு தேவையான ஆக்சிஜனை தருவதுடன் பறவைகளுக்கு இருப்பிடமாகவும் நிலத்தடி நீரை சேமிக்கும் அரணாகவும் விளங்கி பல நூறு உயிர்களுக்கு ஆதாரமாக அமைகிறது. பசுமையான பூமியை உருவாக்க நாம் அனைவரும் வீடுகளிலும் பொது இடங்களிலும் மரங்களை வளர்க்க வேண்டும்.
காடுகளை பாதுகாப்பதையும் நமது தினசரி கடமையாக கருத வேண்டும். சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் இன்றைய மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் மிக முக்கிய பங்கு வகிக்க வேண்டியது காலத்தின் தேவையாகும். பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளிலேயே சிறுவயது முதலே மாணவர்களுக்கு இயற்கை பாதுகாப்பின் அவசியத்தை ஆழமாக கற்றுக் கொடுக்க வேண்டும். பிளாஸ்டிக்கிற்கு மாற்றாக துணிப்பைகள், சணல் பொருட்கள் போன்ற சுற்றுச்சூழல் நட்பு பொருட்களை அன்றாட வாழ்வில் பயன்படுத்தும் நற்பண்புகளை இளைஞர்கள் தங்களின் நாகரீக அடையாளமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அதிகரித்து வரும் வாகன பெருக்கமும் அதிலிருந்து வெளியேறும் நச்சுகளும் நம்மை சுற்றியுள்ள காற்றின் தூய்மையை கெடுத்து காற்று மாசுபாட்டை பன்மடங்கு அதிகரிக்கின்றன. இதனால் மனிதர்களுக்கு புதிய சுவாச நோய்களும் ஒவ்வாமைகளும் ஏற்பட்டு அவர்களின் உடல்நலம் பெரிதும் பாதிக்கப்படுகிறது. இயற்கையை பாதுகாப்பது என்பது ஏதோ அரசாங்கத்தின் அல்லது ஒரு குறிப்பிட்ட அமைப்பின் வேலை மட்டுமல்ல, அது பூமியில் வாழும் ஒவ்வொரு மனிதனின் தனிப்பட்ட பொறுப்பு என்பதை உணர்ந்து அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். உலக இயற்கை பாதுகாப்பு தினம் என்பது இயற்கையோடு இணைந்து வாழ்வதன் முக்கியத்துவத்தை மனிதனுக்கு மீண்டும் ஒரு முறை நினைவூட்டும் உன்னதமான நாளாகும். இயற்கையானது மனிதனின் தேவைகளை பூர்த்தி செய்யுமே தவிர அவனது பேராசைக்கு வடிகாலாக மாறக்கூடாது. ஏனெனில் இயற்கை இல்லாமல் மனித வாழ்வு என்பது சாத்தியமே இல்லை. இயற்கை பாதுகாப்பே மனித குலத்தின் உண்மையான பாதுகாப்பு என்பதை உணர்ந்து இந்த நன்னாளில் பூமியை பசுமையாகவும் தூய்மையாகவும் வைத்திருக்க உறுதிமொழி எடுத்து வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம்.

0: செய்திகள்.
1: இளைஞர்கள் ஆண்டவரில் எப்போதும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து 2023 லிஸ்பனில் நடைபெற்ற உலக இளைஞர் நாளில் பெற்ற விசுவாச உற்சாகத்தை தொடர்ந்து உயிர்ப்புடன் தக்க வைத்துக் கொள்ளுமாறு திருத்தந்தை 14 லியோ அவர்கள் அழைப்பு விடுத்தார். போர்த்துகலின் லமேகோ நகரில் July 24 to 26 இடம்பெற்ற 2 ரிஜாய்ஸ் தேசிய இளைஞர் நாளை முன்னிட்டு அனுப்பிய காணொலி செய்தியில் இவ்வாறு கூறியுள்ள திருத்தந்தை, உலக இளைஞர் நாளில் பல மொழிகள் பல பண்பாடுகளைச் சேர்ந்த இளைஞர்கள் ஒன்றிணைந்து கிறிஸ்துவை ஆழமாக சந்தித்த அனுபவத்தை எடுத்து காட்டினர். இயேசுவே நம் மகிழ்ச்சிக்கும் ஒற்றுமைக்கும் ஆதாரம் என்று வலியுறுத்திய திருத்தந்தை, அண்மையில் இடம்பெற்ற யூப்ளி கொண்டாட்டங்களிலும் ஸ்பெயினுக்கான திருத்தூது பயணத்திலும் இளைஞர்களின் உற்சாகமான விசுவாசம் தம்மை ஆழமாக ஊக்குவிப்பதாகவும் சுட்டிக்காட்டினார். இளைஞர்களின் உள்ளத்தில் எழும் தேடலையும் வாழ்க்கை குறித்த உள்ளார்ந்த ஏக்கத்தையும் கண்டு அஞ்ச வேண்டாம் என்றும், மாறாக அவற்றை கிறிஸ்துவை இன்னும் நெருக்கமாக அறிந்து பின்பற்றுவதற்கான வாய்ப்பாக மாற்றிக்கொள்ளுமாறும் திருத்தந்தை இளைஞர்களுக்கு ஊக்கமளித்தார். மேலும், தினமும் நற்செய்தியை வாசித்து அமைதியும் சகோதரத்துவமும் நிலவும் உலகை உருவாக்கும் கனவை தொடர்ந்து வளர்த்து கொள்ளவும், எந்த சூழ்நிலையும் யாரும் உங்கள் நம்பிக்கையை பறித்துவிட அனுமதிக்க வேண்டாம் என்றும் திருத்தந்தை அவர்களை கேட்டுக் கொண்டார்.
2: ஆண்டவருடனான உறவே வாழ்வின் உண்மையான புதையலும் விலைமதிப்பற்ற முத்துமாகும் என்றும், நுகர்வு கலாச்சாரத்தின் மாயையை விட்டு இறை ஆட்சியின் செல்வத்தை தேடுமாறு திருத்தந்தை 14 லியோ அவர்கள் நம்பிக்கையாளர்களுக்கு அழைப்பு விடுத்தார். July 26 ஞாயிறன்று காஸ்தல் கந்தோல்போவில் கூடியிருந்த பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான திருப்பயணிகளுக்கு வழங்கிய நண்பகல் மூவேளை இறைவேண்டல் உரையில் இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை, அந்நாளின் நற்செய்தியில் இடம்பெறும் புதையல் மற்றும் விலைமதிப்பற்ற முத்து பற்றிய ஓமைகளை மேற்கோள் காட்டி, இறையாட்சியை கண்டறிவது மனித வாழ்வை குறுகியதாக மாற்றுவதில்லை, மாறாக அதன் எல்லைகளை விரிவுபடுத்தி புதிய நம்பிக்கைகளுக்கும் வாய்ப்புகளுக்கும் வழிவகுக்கிறது என்று கூறினார். இறையாட்சி அனைவருக்கும் உரியது என்பதை இயேசுவின் பல உவமைகள் வெளிப்படுத்துகின்றன என்றும், விவசாயி, வணிகர், மீனவர், மறைநூல் அறிஞர், பெண், மேய்ப்பர், உழவர் என சமூகத்தின் பல்வேறு தரப்பினரின் வாழ்க்கையின் வழியாக இயேசு இறையாட்சியின் அழகை எடுத்துரைத்ததை அவரை சுட்டிக்காட்டினார். இன்றைய திரு அவையும் பல்வேறு மொழி, கலாச்சாரம், பொறுப்புகள் மற்றும் திறமைகளை கொண்ட மக்களின் ஒன்றிப்பாக உள்ளது என்றும், அனைவரையும் ஒன்றிணைக்கும் மறைந்திருக்கும் புதையலும் விலைமதிப்பற்ற முத்தும் இயேசு கிறிஸ்துவே என்றும் வலியுறுத்திய திருத்தந்தை, கடவுள் யாரையும் பாகுபடுத்தி பார்க்காமல் குறிப்பாக சிறியோருக்கும் ஒதுக்கப்பட்டோருக்கும் தமது அன்பை இலவசமாக வழங்குகிறார் என்றும் கூறினார்.
1: இளைஞர்கள் தங்களின் நிலைமையை நற்செய்தி அறிவிப்பின் ஆற்றலாக மாற்றுமாறும், அதன் வழியாக மனிதர்களின் ஆழமான ஏக்கங்களுக்கு பதிலளித்து ஒவ்வொருவருக்கும் அவர்களின் உண்மையான அடையாளத்தை வெளிப்படுத்தும் இயேசுவை பிறருக்கு கொண்டு சேர்க்குமாறும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் அழைப்பு விடுத்தார். பிரேசிலின் வடகிழக்கு நகரமான போர்த்தலேசாவில் July 22 to 26 நடைபெற்ற அல்லேலூயா கத்தோலிக்க இசை விழாவை முன்னிட்டு அனுப்பிய காணொலி செய்தியில் திருத்தந்தை இவ்வாறு கூறினார். தூய ஆவியார் இளைஞர்களின் இதயங்களில் அதிகமான அன்பை மீண்டும் பற்ற வைத்து அவர்களின் இளமையை நற்செய்தி பணிக்காக வலிமையாக மாற்றட்டும் என்றும், ஒவ்வொருவரும் புனித அகுஸ்தினார் குறிப்பிட்டுள்ள இறை நகரை கட்டியெழுப்பும் உயிருள்ள கற்களாக மாற வேண்டும் என்றும் அவர்களுக்கு அழைப்பு விடுத்தார். இளைஞர்களின் உற்சாகம் அனைவரிடமும் புதிய மறைபணி உணர்வை தூண்டுகிறது என்றும், கிறிஸ்து இல்லாத வாழ்க்கை அருளற்ற வாழ்க்கை என்பதை துணிவுடன் அறிவிக்குமாறும் அவர்களுக்கு வலியுறுத்தினார். மறைபணி மாநாடுகள் மற்றும் இளையோர் சந்திப்புகளில் பெறப்படும் ஆன்மீக உற்சாகம் காலப்போக்கில் குறையலாம் என்று கூறிய திருத்தந்தை, அந்த நம்பிக்கையின் தீபத்தை அணையாமல் காக்க ஜப வாழ்க்கை இன்றியமையாதது என்றும், கிறிஸ்துவுக்கு அஞ்ச தேவையில்லை, அவர் மனிதரிடமிருந்து எதையும் பறிப்பதில்லை, மாறாக வாழ்வின் நிறைவை அருளுகிறார் என்றும் திருத்தந்தை வலியுறுத்தினார்.
2: புதிய மரோனைட் அருளாளராக உயர்த்தப்பட்ட மரோனைட் தலைவர் எலியாஸ் ஹுவாயக் அவர்களின் சான்று வாழ்வும் பரிந்துரையும் லெபனோன் நாட்டிற்கு அமைதியையும் உலகெங்கும் வாழும் மரோனைட் நம்பிக்கையாளர்களுக்கு உறுதியையும் வழங்கட்டும் என்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் இறைவேண்டல் செய்தார். July 26 ஞாயிறன்று காஸ்தல் கந்தோல்போவில் இடம்பெற்ற நண்பகல் மூவேளை இறைவேண்டலின் இறுதியில் இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை, 1899 to 1931 அந்தியோக்கியாவின் மரோனைட் திரு அவையின் தலைவராக பணியாற்றியதுடன் மரோனைட் தூய குடும்ப சகோதரிகள் சபையை நிறுவிய எலியாஸ் ஹுவாயக் அவர்கள் July 26 அன்று லெபனானில் அருளாளராக உயர்த்தப்பட்டதை எடுத்துக்காட்டினார். 30 மேலாக மரோனைட் திரு அவையை அர்ப்பணிப்புடனும் ஆழ்ந்த மேய்ப்பு பணி உணர்வுடனும் வழிநடத்திய அருளாளர் எலியாஸ் அவர்கள், அவர் உரையாடலுக்கும் நம்பிக்கைக்கும் உரிய மனிதர் என்றும், திரு அவை சமூகம் மற்றும் அரசியல் வாழ்வில் ஒளிமிக்க வழிகாட்டியாக திகழ்ந்ததால் நவீன லெபனானின் தந்தை என்று போற்றப்பட்டவர் என்றும் திருத்தந்தை குறிப்பிட்டார்.
3: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது.
0: உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேத்தூர் இயேசு கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை
2: நெறி காட்டும் ஆளுமைகள், விவிலிய தேடல்கள் மற்றும் செய்திகள்.
1: நெறி காட்டும் ஆளுமைகள்.
3: தத்துவ ஞானி அரிஸ்டாட்டில், அவரது மாணவன் மாவீரன் அலெக்சாண்டர், உலக வரைபடத்தின் பெரும்பாலான நாடுகளை நாடி ஓடி போர் தொடுத்து வெற்றி கண்டவன். கடற்கரையில் மகிழ்ச்சியோடு காற்று வாங்கிக் கொண்டிருந்த அந்த அரிஸ்டாட்டிலிடம் போய் நின்றான். சொன்னான், உலகையே வென்று மகிழ்ச்சியோடு இருக்கின்றேன் குருவே. அதற்கு ஆசான் அரிஸ்டாட்டில் சொன்னாராம், பார்த்தாயா நண்பா, ஆயிரக்கணக்கான அடுத்த நாட்டு வீரர்களை நாட்டுப்பற்று என்ற பெயரிலே கொன்று குவித்து விட்டு அத்தனை குடும்ப பெண்களையும் அபலைகளாக்கி விதவிகளாக்கி தலைவிரிகோளமாய் அழுத விழிகளோடு அலைய விட்டுவிட்டு அவர்களது குழந்தைகளை நடுத்தருவிலே பட்டினி பசியோடு தவிக்க விட்டுவிட்டு ஏராளமான பொருள்களை சூறையாடி விரயம் செய்துவிட்டு அரிய பொருள்களை மட்டும் அபகரித்து திருடி வந்துவிட்டு விலை மதிக்க முடியாத நேரத்தை இப்படி அண்டை நாடுகளின் ஆக்கிரமிப்பிலே அலைக்கழித்து விட்டு வெற்றி பயண பாதையிலே அடுத்தடுத்து அநியாயமாக தன் சொந்த படை வீரர்களையே கூட சொர்க்கத்துக்கு அனுப்பி வைத்துவிட்டு உலகையே வென்றுவிட்ட மகிழ்ச்சியிலே இதோ இந்த அலெக்சாண்டர் இப்படி நின்று கொண்டிருக்க, நமக்கென்று சொந்தமாக ஒரு சதுர அடி நிலம் கூட இல்லாமல் நீயும் நானும் இதோ இங்கே எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறோம் பார்த்தாயா? இப்படி அருகில் வாலாட்டி நின்ற தனது வளர்ப்பு நாயிடம் சொல்லி சொல்லி சிரித்தாராம் அந்த கிரேக்க தத்துவ ஞானி அரிஸ்டாட்டில். ஆக்கிரமிப்பிலே வந்துவிடுமோ ஆத்ம திருப்தி? அடுத்தவரின் ஆஸ்திகளை அடித்து பிடுங்குவதுதான் அரச வீரமா? இதுதான் வீர வரலாறா? மாணவ மாணவிகளின் மனப்பாட பகுதிகளா? எங்கே இப்போது அந்த வீர பேரரசுகள்? ஆம், வீழ்ச்சியடையாத பேரரசு என்று இந்த மண்ணுலகில் உண்டோ?
2: விவிலிய தேடல்கள்,

கிரேஸ்வில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பிரியமானவர்களே, இன்று நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த திருப்பாடலானது திருப்பாடல் அதிகாரம் 40. அந்த பாடலை தியானிக்கும் பொழுது மூன்று கருத்தினை நம்மளுக்கு இந்த திருப்பாடல் ஆசிரியர் தருகிறார். ஒன்று காத்திருத்தல், இன்றொன்று பலி செலுத்துவது, மூன்றாவதாக ஆண்டவருக்காக சாட்சியாக இருப்பது. பிரியமானவர்களே, இந்த முதல் கருத்து ஆண்டவருக்காக காத்திருப்பது. நாம் பல வேளைகளில் நமக்கு தேவேன் போதும் மட்டும்தான் நாம் ஆண்டவரை தேடுகிறோம். ஐயோ, எனக்கு யாரும் இல்லையே என்று நாம் தனிமையில் தவிக்கும் பொழுது நாம் முடிவெடுப்பது சூசைடு. பிரியமானவர்களே, ஆண்டவர் கூறுவது, நான் உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருப்பேன் என்று இந்த திருப்பாடல் ஆசீர்வடியாக ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். பிரியமானவரே, நாம் எதற்கும் தயக்கப்பட தேவையில்லை. ஆண்டவர் தாமே என் உயிர் மூச்சு, ஆண்டவர் தாமே என் கிண்ணம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க தயாரா இருக்கிறார். ஆனால் நாம் அவருக்காக இயங்குகிறோமா? ஆண்டவரே, நீர் இல்லாமல் நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே என்று சொல்வதற்கு தயாராக இருக்கிறோமா? அல்லது நாம் சுயநலமாக நான் எனது என்னுடையது என்று வாழ்க்கையை சுருக்கி கொண்டு நான் நல்லா இருந்தா போதும், என் குடும்பம் நல்லா இருந்தா போதும் என்று நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்கிறோமா? பிரியமானவர்களை, இன்று திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு தெள்ள தெளிவாக கூறுவது, ஆண்டவர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எனவே அச்சம் தேவையில்லை, தயக்கம் கொள்ளாதே, நம்பிக்கை கொள் என்று ஆணித்தரமான வார்த்தையின் மூலம் ஆண்டவர் இன்று திருப்பாடல் ஆசிரியர் வழியாக, காத்திரு மகனே, நான் உனக்காக என்றும் காத்து கொண்டிருக்கிறேன், நீ என்னிடம் திரும்பி வா என்று கூறுகிறார். இரண்டாவது செய்தியாக ஆண்டவர் நமக்கு இந்த திருப்பாடல் ஆசிரியர் வழியாக கூறுவது பலி. எப்படிப்பட்ட பலியை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்றால், காணிக்கைகளை கொடுப்பதோ அல்லது சந்தாவை செலுத்துவதோ அல்லது தினந்தோறும் திருப்பலியில் பங்கேற்பதோ அல்லது பாவ சங்கீர்த்தனத்தில் பாவ மன்னிப்புக்காக நம்மையே கொடுப்பதோ. ஆண்டவர் அதற்காகலாம் காத்து கொள்ளவில்லை. பிரியமானவர்களை, ஆண்டவர் காத்து கொண்டிருப்பது ஆண்டவருக்கு உண்மையான பலி. அந்த திருப்பாடல் ஆசிரியர் அதிகாரம் 51 கூறுவது போல, ஆண்டவர் எதிர்பார்ப்பது நொறுங்கிய நெஞ்சமே. ஆண்டவரே, என்னை மன்னித்தருளும், நான் பாவி, பாவியிடும் பாவி, நீர் எம்மில் வந்தால் என் குடும்பம் ஆசீர்வாதமாக மாறும், ஆண்டவரே நீர் என்னை தொட்டு ஆசீர்வதியும் என்று ஆண்டவர் அவ்வாறு நம்மையே நொறுக்கி கொண்டு, நம்மையே வருத்தி கொண்டு, ஆண்டவர் இல்லாமல் நான் ஒன்றுமில்லை என்று கூறும் மனதுதான் ஆண்டவருக்கு உண்மையான பலி, ஆண்டவருக்கான ஏற்ற பலி. நாம் எப்படிப்பட்ட பலியை செலுத்துகிறோம்? சும்மா வெளிவேடக்காரரை போல தினந்தோறும் திருப்பலியில் பங்கெடுக்கிறோம், தினந்தோறும் பூசையில் வந்து பங்கெடுக்கிறோம், தினந்தோறும் பாவ சங்கீர்த்தனம் செய்கிறோம், தினந்தோறும் காணிக்கை கொடுக்கிறோம். ஆண்டவர் கேட்பது அதல்ல. மாறாக ஆண்டவர் கேட்பது, மகனே, மகளே, நீ எனக்காக இருக்கிறாயா? நீ எனக்காக உன்னையே விட்டு கொடுத்து, உன்னையே விட்டு விட்டு தன்னையே முழுமையாக அர்ப்பணிக்கிறதுதான் உண்மையான பலி. மூன்றாவதாக பார்த்தோம் என்றால், திருப்பாடலின் ஆசிரியர் வழியாக ஆண்டவர் கூறுவது, எனக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாக வாழணும். பிரியமானவர்களே, நாம் பல வேளையில் நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த பட்டத்திலும் பதவியிலும் பொறுப்பிலும் மெதம்பு நம்மையே ஏமாற்றிக் கொள்கிறோம். ஆண்டவர் கூறுவது, அந்த பட்டமும் பொறுப்பும் பதவியும் அனைத்தும் கொடுத்தது நான் தான், ஆனால் நீ என்னை மறந்து கொண்டு, உன்னையே ஏமாற்றி கொண்டு சுயநலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஆண்டவர் கூறுவது ஒன்றே ஒன்று, நீ எனக்காக சாட்சி உள்ள பிள்ளைகளாக வாழுகிறாயா? ஒருவர் கஷ்டப்பட்டிருக்கிற பொழுது அவருக்காக நீ உன் குரலை கொடுத்து, நீ உன் உதவி கரங்களை கொடுத்து அவரை உதவுகிறாயா? ஆண்டவர் கேட்பது, நீ எனக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாக இருக்கிறாயா? பிரியமானவர்களே, நம்மையே நாம் இந்த பலியில் அர்ப்பணிப்போம். ஒன்று கூடி ஜெபிப்போம்.
ஆண்டவரே, எங்களை படைத்து பராமரித்து வருகின்ற பரலோக தகப்பனே, இவ்வேளையிலே சிறப்பாக உம்மிடத்தில் நாங்களே எங்களையும் எங்கள் குடும்பத்தார் அனைவரையும் உமது பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். ஆண்டவரே, நீர் விரும்புவது உள்ளத்தின் உண்மையும் நொறுங்கிய நெஞ்சமும். ஆண்டவரே, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அனைத்தும் உம்மால், உம்மாலன்றி நாங்கள் ஒன்றுமே இல்லைங்க ஆண்டவரே என்ற மனதையும் என்ற நம்பிக்கையும் எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, உம்மை அண்டி செல்லும் அனைவரும் உம்மில் ஆசீர்வதிக்கப்பட்டு நாங்கள் அனைவரும் உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக மாறவும் வாழவும் வரத்தையும் அருளையும் தந்தரலும். எங்கள் ஜபங்களெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமேன்.

0: செய்திகள்.
1: காஸ்தல் கந்தல்போவில் அமைந்துள்ள அப்போஸ்தலிக்க மாளிகையில் 23 நாட்கள் கோடைக்கால ஓய்வை நிறைவு செய்த திருத்தந்தை 14 லியோ அவர்கள் ஜூலை 27 திங்கட்கிழமை மாலை வத்திக்கான் திரும்பினார். காஸ்தல் கந்தல்போவிலிருந்து புறப்படும் முன் திருத்தந்தை அவர்கள் தாம் தங்கியிருந்த இல்லத்திற்கு வெளியே திரண்டிருந்த இறைமக்களை சந்தித்து வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டதுடன் தங்கள் குடும்பங்களுடன் வந்திருந்த குழந்தைகளுக்கு ஆசி வழங்கினார். வத்திக்கான் திரும்பியிருந்தாலும் ஜூலை 29 புதனன்று மீண்டும் காஸ்தல் கந்தல்போவுக்கு சென்று அமைதியின் பாடல் என்ற ஜெபம் மற்றும் சகோதரத்துவ நிகழ்வில் பங்கேற்க உள்ளார். இறைவா உமக்கே புகழ் உயர்கல்வி மையமும் ஆண்ட்ரியா போர்செல்லி அறக்கட்டளையும் இணைந்து நடத்தும் இந்நிகழ்வு புனித பிரான்சிஸ் அசிசியாரின் மறைவின் 800 ஆண்டு நினைவாக திருத்தந்தையர் இல்லத் தோட்டங்களில் நடைபெறுகிறது. ஜூலை 5 தொடங்கிய இந்த கோடைக்கால ஓய்வு காலத்தில் திருத்தந்தை அவர்கள் ஜெபம், ஆன்மீக வாசிப்பு மற்றும் ஓய்வுக்காக நேரத்தை ஒதுக்கியதுடன் தமது மேய்ப்பு பணிகளையும் தொடர்ந்து மேற்கொண்டார். மேலும் ஜூலை 5, 12, 19 மற்றும் 26 ஆகிய ஞாயிற்றுக்கிழமைகளில் காஸ்தல் கந்தல்போ அப்போஸ்தலிக்க மாளிகையிலிருந்து நண்பகல் 3 வேளை ஜெப உரையை வழிநடத்தி அங்கு திரண்டிருந்த இறை மக்களை சந்தித்து வாழ்த்தினார். ஜூலை 11 ரோமே மறைமாவட்டத்தைச் சேர்ந்த 35 குழந்தைகள் உட்பட சமூகத்தில் நலிவுற்ற நிலையில் வாழும் 200 பேருடன் மதிய உணவை பகிர்ந்து கொண்டார். ஜூலை 18 அல்பானோ மறைமாவட்டம் ஏற்பாடு செய்த இசை நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டார்.
2: ஜூலை 26 ஞாயிறன்று புனிதர்கள் சுவக்கின் அண்ணா திருவிழாவையொட்டி கொண்டாடப்பட்ட 6வது உலக தாத்தா பாட்டிகள் மற்றும் முதியோர் நாளை முன்னிட்டு முதியவர்கள் சுமையல்ல போற்றி பாதுகாக்க வேண்டிய இறைவனின் கொடை என்று பொதுநிலையினர் குடும்பம் மற்றும் வாழ்வுக்கான திருப்பிடத்துறையின் முதியோர் மேய்ப்பு பணியின் பொறுப்பாளர் விக்டோரியா ஸ்கெல்சோ அவர்கள் வலியுறுத்தினார். வத்திக்கான் செய்திகளுக்கு அளித்த நேர்காணல் ஒன்றில் இவ்வாறு கூறிய ஸ்கெல்சோ அவர்கள், கோவிட் 19 பெருந்தொற்று காலத்தில் தொடங்கப்பட்ட இந்த உலக நாள் ஆண்டுதோறும் முக்கியத்துவம் பெற்று வருவதாக குறிப்பிட்டார். மேலும் முதியவர்களை பராமரிப்பு பெறுபவர்களாக மட்டுமன்றி திரு அவையின் மறைப்பணியில் தீவிர பங்காளிகளாக காண்பதே இதன் நோக்கம் என்றும் அவர் தெரிவித்தார். திருத்தந்தை 14 லியோ அவர்களின் இவ்வாண்டு உலக நாளுக்கான கருப்பொருளான "நான் உங்களை ஒருபோதும் மறக்க மாட்டேன்" என்ற இறை வார்த்தைகளை எடுத்துக்காட்டிய ஸ்கெல்சோ அவர்கள், குறிப்பாக தனிமையில் வாழும் நோயுற்ற அல்லது வீட்டை விட்டு வெளியே வர இயலாத முதியவர்களை நேரில் சென்று சந்திப்பதன் மூலம் இறைவனின் அன்பை செயலில் வெளிப்படுத்துமாறு அனைத்து கிறிஸ்தவ சமூகங்களுக்கும் அழைப்பு விடுத்தார். முதுமை பருவத்தில் மிகப்பெரிய சவாலாக இருப்பது தனிமை உணர்வே என்றும், வெறும் சேவைகளை வழங்குவதை கடந்து நிலையான உறவுகளை உருவாக்கும் சமூகங்களாக பங்குகள் மாற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார்.
1: உலகில் பல்வேறு போர் மற்றும் மோதல்களால் பாதிக்கப்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த 164 சிறார் மற்றும் இளையருடன் இணைந்து திருத்தந்தை 14 லியோ அவர்கள் ஜூலை 29 போர்கோ லவ்தாதோ சி வளாகத்தில் இடம்பெறும் அமைதியின் பாடல் என்ற சிறப்பு ஜெபம் மற்றும் இசை நிகழ்வில் பங்கேற்க உள்ளார். இறைவா உமக்கே புகழ் உயர்கல்வி மையமும் ஆண்ட்ரியா போர்செல்லி அறக்கட்டளையும் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள இந்நிகழ்வு புனித பிரான்சிஸ் அசிசியாரின் மறைவின் 800 நிறைவு கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக நடைபெறுகிறது. புனித பிரான்சிஸ் அசிசியாரின் படைப்புகளின் பாடல் என்ற இறைப்பாடலின் ஊக்கத்தால் நடைபெறும் இந்த நிகழ்வில் உலக அமைதிக்காக திருத்தந்தை அவர்கள் ஜெபத்தை வழிநடத்த உள்ளார். புகழ்பெற்ற இசைக்கலைஞர் ஆண்ட்ரியா போர்செல்லி மற்றும் ABF வாய்ஸஸ் இசைக்குழுவினர் இசை நிகழ்ச்சியை வழங்க உள்ளனர். இந்நிகழ்வில் பங்கேற்கும் பன்னாட்டு இசைக்குழுவில் புனித பூமி, உகண்டா, ஹெய்டி மற்றும் இத்தாலியைச் சேர்ந்த சிறார் மற்றும் இளையோர் இடம்பெற்றுள்ளனர். இவர்களில் பலர் போர், வறுமை மற்றும் பல்வேறு துன்பங்களை அனுபவித்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர்களின் பங்கேற்பு உரையாடல், நம்பிக்கை, நல்லிணக்கம் மற்றும் ஒற்றுமையை வளர்க்கும் உலகளாவிய மொழியாக இசை திகழ்வதை எடுத்துக்காட்டுகிறது. 10 இடம்பெற்ற பன்னாட்டு இசை மற்றும் கலாச்சார பரிமாற்ற திட்டத்தின் நிறைவு நிகழ்வாக அமையும் இந்த சந்திப்பில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த இசைக்குழுவினர் மற்றும் இசை கல்வியாளர்கள் ஒன்றிணைந்துள்ளனர்.
2: ஜெர்மனி நாட்டின் தலைநகரான பெர்லின் நகரில் LGBTQI எனப்படும் பால் புதுமையினர் சமூகத்திற்கு ஆதரவை வெளிப்படுத்த ஆண்டுதோறும் நடத்தப்படும் மாபெரும் ஊர்வலம் மற்றும் திருவிழாவை பெர்லின் பிரைட் என்று அழைக்கின்றனர். உள்ளூரில் கிறிஸ்டோபர் ஸ்ட்ரீட் டே என அழைக்கப்படும் இந்த கொண்டாட்டத்தில் இடம்பெற்ற கொடிய வாகன தாக்குதலை பெர்லின் பேராயர் ஹெய்னர் கோச் அவர்கள் வன்மையாக கண்டித்துள்ளார். மேலும் வெறுப்பு வெற்றி பெறக்கூடாது என்றும் அவர் கூறியுள்ளார். ஜூலை 25 சனிக்கிழமையன்று இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் அதிவேகமாக வந்த ஒரு சிற்றுந்து கூட்டத்திற்குள் புகுந்ததில் ஒரு பெண் உயிரிழந்துள்ளார். மேலும் ஏறத்தாழ 30 பேர் காயமடைந்துள்ளனர். அவர்களில் பலருக்கு பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு தங்கள் ஆதரவை தெரிவித்துள்ள ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வான் டெர் லேயன் மற்றும் ஐரோப்பிய நாடாளுமன்ற தலைவர் ராபர்டா மெட்சோலா உள்ளிட்ட ஐரோப்பிய தலைவர்கள் சுதந்திரமான மற்றும் ஜனநாயக சமூகத்தில் வெறுப்புக்கும் வன்முறைக்கும் இடமில்லை என்றும் வலியுறுத்தியுள்ளனர். இந்த தாக்குதலில் ஈடுபட்ட சந்தேகத்திற்குரிய நபர் 21 வயதான அப்துல் பி என அதிகாரிகள் அடையாளம் கண்டுள்ளனர். அவர் தீவிர இஸ்லாமிய அமைப்புகளுடன் தொடர்புடையவர் என்றும் அண்மையில்தான் சிறுவர் சீர்திருத்த சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டார் என்றும் கூறப்படுகிறது. சம்பவ இடத்திலிருந்து தப்பியோடிய அவர் ஞாயிற்றுக்கிழமை என்று காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டார்.
0: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை
2: நெறி காட்டும் ஆளுமைகள், விவிலிய தேடல்கள் மற்றும் செய்திகள்.
1: நெறி காட்டும் ஆளுமைகள்.
3: தத்துவ ஞானி அரிஸ்டாட்டில், அவரது மாணவன் மாவீரன் அலெக்சாண்டர், உலக வரைபடத்தின் பெரும்பாலான நாடுகளை நாடி ஓடி போர் தொடுத்து வெற்றி கண்டவன். கடற்கரையில் மகிழ்ச்சியோடு காற்று வாங்கிக் கொண்டிருந்த அந்த அரிஸ்டாட்டிலிடம் போய் நின்றான். சொன்னான், உலகையே வென்று மகிழ்ச்சியோடு இருக்கின்றேன் குருவே. அதற்கு ஆசான் அரிஸ்டாட்டில் சொன்னாராம், பார்த்தாயா நண்பா, ஆயிரக்கணக்கான அடுத்த நாட்டு வீரர்களை நாட்டுப்பற்று என்ற பெயரிலே கொன்று குவித்துவிட்டு அத்தனை குடும்ப பெண்களையும் அபலைகளாக்கி விதவிகளாக்கி தலைவிரிகோளமாய் அழுத விழிகளோடு அலைய விட்டுவிட்டு அவர்களது குழந்தைகளை நடுத்தருவிலே பட்டினி பசியோடு தவிக்க விட்டுவிட்டு ஏராளமான பொருள்களை சூறையாடி விரயம் செய்துவிட்டு அரிய பொருள்களை மட்டும் அபகரித்து திருடி வந்துவிட்டு விலை மதிக்க முடியாத நேரத்தை இப்படி அண்டை நாடுகளின் ஆக்கிரமிப்பிலே அலைக்கழித்து விட்டு வெற்றி பயண பாதையிலே அடுத்தடுத்து அநியாயமாக தன் சொந்த படை வீரர்களையே கூட சொர்க்கத்துக்கு அனுப்பி வைத்து விட்டு உலகையே வென்றுவிட்ட மகிழ்ச்சியிலே இதோ இந்த அலெக்சாண்டர் இப்படி நின்று கொண்டிருக்க, நமக்கென்று சொந்தமாக ஒரு சதுர அடி நிலம் கூட இல்லாமல் நீயும் நானும் இதோ இங்கே எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறோம் பார்த்தாயா? இப்படி அருகில் வாலாட்டி நின்ற தனது வளர்ப்பு நாயிடம் சொல்லி சொல்லி சிரித்தாராம் அந்த கிரேக்க தத்துவ ஞானி அரிஸ்டாட்டில். ஆக்கிரமிப்பிலே வந்துவிடுமோ ஆத்ம திருப்தி? அடுத்தவரின் ஆஸ்திகளை அடித்து பிடுங்குவதுதான் அரச வீரமா? இதுதான் வீர வரலாறா? மாணவ மாணவிகளின் மனப்பாட பகுதிகளா? எங்கே இப்போது அந்த வீர பேரரசுகள்? ஆம், வீழ்ச்சியடையாத பேரரசு என்று இந்த மண்ணுலகில் உண்டோ?
2: விவிலிய தேடல்கள்

கிரேஸ்வில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பிரியமானவர்களே, இன்று நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த திருப்பாடலானது திருப்பாடல் அதிகாரம் 40. அந்த பாடலை தியானிக்கும் பொழுது மூன்று கருத்தினை நம்மளுக்கு இந்த திருப்பாடல் ஆசிரியர் தருகிறார். ஒன்று காத்திருத்தல், இன்றொன்று பலி செலுத்துவது, மூன்றாவதாக ஆண்டவருக்காக சாட்சியாக இருப்பது. பிரியமானவர்களே, இந்த முதல் கருத்து ஆண்டவருக்காக காத்திருப்பது. நாம் பல வேளைகளில் நமக்கு தேவேன் போதும் மட்டும்தான் நாம் ஆண்டவரை தேடுகிறோம். ஐயோ, எனக்கு யாரும் இல்லையே என்று நாம் தனிமையில் தவிக்கும் பொழுது நாம் முடிவெடுப்பது சூசைடு. பிரியமானவர்களே, ஆண்டவர் கூறுவது, நான் உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருப்பேன் என்று இந்த திருப்பாடல் ஆசீர்வதியாக ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். பிரியமானவரே, நாம் எதற்கும் தயக்கப்பட தேவையில்லை. ஆண்டவர் தாமே என் உயிர் மூச்சு, ஆண்டவர் தாமே என் கிண்ணம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க தயாரா இருக்கிறார். ஆனால் நாம் அவருக்காக இயங்குகிறோமா? ஆண்டவரே, நீர் இல்லாமல் நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே என்று சொல்வதற்கு தயாராக இருக்கிறோமா? அல்லது நாம் சுயநலமாக நான் எனது என்னுடையது என்று வாழ்க்கையை சுருக்கி கொண்டு நான் நல்லா இருந்தா போதும், என் குடும்பம் நல்லா இருந்தா போதும் என்று நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்கிறோமா? பிரியமானவர்களை, இன்று திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு தெள்ள தெளிவாக கூறுவது, ஆண்டவர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எனவே அச்சம் தேவையில்லை, தயக்கம் கொள்ளாதே, நம்பிக்கை கொள் என்று ஆணித்தரமான வார்த்தையின் மூலம் ஆண்டவர் இன்று திருப்பாடல் ஆசிரியர் வழியாக, காத்திரு மகனே, நான் உனக்காக என்றும் காத்து கொண்டிருக்கிறேன், நீ என்னிடம் திரும்பி வா என்று கூறுகிறார். இரண்டாவது செய்தியாக ஆண்டவர் நமக்கு இந்த திருப்பாடல் ஆசிரியர் வழியாக கூறுவது பலி. எப்படிப்பட்ட பலியை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்றால், காணிக்கைகளை கொடுப்பதோ அல்லது சந்தாவை செலுத்துவதோ அல்லது தினந்தோறும் திருப்பலியில் பங்கேற்பதோ அல்லது பாவ சங்கீர்த்தனத்தில் பாவ மன்னிப்புக்காக நம்மையே கொடுப்பதோ. ஆண்டவர் அதற்காகலாம் காத்து கொள்ளவில்லை. பிரியமானவர்களை, ஆண்டவர் காத்து கொண்டிருப்பது ஆண்டவருக்கு உண்மையான பலி. அந்த திருப்பாடல் ஆசிரியர் அதிகாரம் 51 கூறுவது போல, ஆண்டவர் எதிர்பார்ப்பது நொறுங்கிய நெஞ்சமே. ஆண்டவரே, என்னை மன்னித்தருளும், நான் பாவி, பாவியிடும் பாவி, நீர் எம்மில் வந்தால் என் குடும்பம் ஆசீர்வாதமாக மாறும், ஆண்டவரே நீர் என்னை தொட்டு ஆசீர்வதியும் என்று ஆண்டவர் அவ்வாறு நம்மையே நொறுக்கி கொண்டு, நம்மையே வருத்தி கொண்டு, ஆண்டவர் இல்லாமல் நான் ஒன்றுமில்லை என்று கூறும் மனதுதான் ஆண்டவருக்கு உண்மையான பலி, ஆண்டவருக்கான ஏற்ற பலி. நாம் எப்படிப்பட்ட பலியை செலுத்துகிறோம்? சும்மா வெளிவேடக்காரரை போல தினந்தோறும் திருப்பலியில் பங்கெடுக்கிறோம், தினந்தோறும் பூசையில் வந்து பங்கெடுக்கிறோம், தினந்தோறும் பாவ சங்கீர்த்தனம் செய்கிறோம், தினந்தோறும் காணிக்கை கொடுக்கிறோம். ஆண்டவர் கேட்பது அதல்ல. மாறாக ஆண்டவர் கேட்பது, மகனே, மகளே, நீ எனக்காக இருக்கிறாயா? நீ எனக்காக உன்னையே விட்டு கொடுத்து, உன்னையே விட்டு விட்டு தன்னையே முழுமையாக அர்ப்பணிக்கிறதுதான் உண்மையான பலி. மூன்றாவதாக பார்த்தோம் என்றால், திருப்பாடலின் ஆசிரியர் வழியாக ஆண்டவர் கூறுவது, எனக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாக வாழணும். பிரியமானவர்களே, நாம் பல வேளையில் நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த பட்டத்திலும் பதவியிலும் பொறுப்பிலும் மெதம்பு நம்மையே ஏமாற்றி கொள்கிறோம். ஆண்டவர் கூறுவது, அந்த பட்டமும் பொறுப்பும் பதவியும் அனைத்தும் கொடுத்தது நான் தான், ஆனால் நீ என்னை மறந்து கொண்டு உன்னையே ஏமாற்றி கொண்டு சுயநலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஆண்டவர் கூறுவது ஒன்றே ஒன்று, நீ எனக்காக சாட்சி உள்ள பிள்ளைகளாக வாழுகிறாயா? ஒருவர் கஷ்டப்பட்டிருக்கிற பொழுது அவருக்காக நீ உன் குரலை கொடுத்து, நீ உன் உதவி கரங்களை கொடுத்து அவரை உதவுகிறாயா? ஆண்டவர் கேட்பது, நீ எனக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாக இருக்கிறாயா? பிரியமானவர்களே, நம்மையே நாம் இந்த பலியில் அர்ப்பணிப்போம். ஒன்று கூடி ஜெபிப்போம்.
ஆண்டவரே, எங்களை படைத்து பராமரித்து வருகின்ற பரலோக தகப்பனே, இவ்வேளையிலே சிறப்பாக உம்மிடத்தில் நாங்களே எங்களையும் எங்கள் குடும்பத்தார் அனைவரையும் உமது பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். ஆண்டவரே, நீர் விரும்புவது உள்ளத்தின் உண்மையும் நொறுங்கிய நெஞ்சமும். ஆண்டவரே, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அனைத்தும் உம்மால், உம்மாலன்றி நாங்கள் ஒன்றுமே இல்லைங்க ஆண்டவரே என்ற மனதையும் என்ற நம்பிக்கையும் எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, உம்மை அண்டி செல்லும் அனைவரும் உம்மில் ஆசீர்வதிக்கப்பட்டு நாங்கள் அனைவரும் உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக மாறவும் வாழவும் வரத்தையும் அருளையும் தந்தருளும். எங்கள் ஜபங்களெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமேன்.

0: இந்த பிரான்சிஸ் அசிசியாரின் மறைவின் 800 ஆண்டு நினைவாக திருத்தந்தையர் இல்லத் தோட்டங்களில் நடைபெறுகிறது. ஜூலை 5 தொடங்கிய இந்த கோடைக்கால ஓய்வு காலத்தில் திருத்தந்தை அவர்கள் ஜெபம், ஆன்மீக வாசிப்பு மற்றும் ஓய்வுக்காக நேரத்தை ஒதுக்கியதுடன் தமது மேய்ப்பு பணிகளையும் தொடர்ந்து மேற்கொண்டார். மேலும் ஜூலை 5, 12, 19 மற்றும் 26 ஆகிய ஞாயிற்றுக்கிழமைகளில் காஸ்தல் கந்தல்போ அப்போஸ்தலிக்க மாளிகையிலிருந்து நண்பகல் 3 ஜெப உரையை வழிநடத்தி அங்கு திரண்டிருந்த இறை மக்களை சந்தித்து வாழ்த்தினார். ஜூலை 11 ரோமை மறைமாவட்டத்தைச் சேர்ந்த 35 குழந்தைகள் உட்பட சமூகத்தில் நலிவுற்ற நிலையில் வாழும் 200 பேருடன் மதிய உணவை பகிர்ந்து கொண்டார். ஜூலை 18 அல்பானோ மறைமாவட்டம் ஏற்பாடு செய்த இசை நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டார்.
1: ஜூலை 26 ஞாயிறன்று புனிதர்கள் சுவக்கின் அண்ணா திருவிழாவையொட்டி கொண்டாடப்பட்ட 6வது உலக தாத்தா பாட்டிகள் மற்றும் முதியோர் நாளை முன்னிட்டு முதியவர்கள் சுமையல்ல போற்றி பாதுகாக்க வேண்டிய இறைவனின் கொடை என்று பொதுநிலையினர், குடும்பம் மற்றும் வாழ்வுக்கான திருப்பிடத்துறையின் முதியோர் மேய்ப்பு பணியின் பொறுப்பாளர் விக்டோரியா ஸ்கெல்சோ அவர்கள் வலியுறுத்தினார். வத்திக்கான் செய்திகளுக்கு அளித்த நேர்காணல் ஒன்றில் இவ்வாறு கூறிய ஸ்கெல்சோ அவர்கள், COVID-19 பெருந்தொற்று காலத்தில் தொடங்கப்பட்ட இந்த உலக நாள் ஆண்டுதோறும் முக்கியத்துவம் பெற்று வருவதாக குறிப்பிட்டார். மேலும் முதியவர்களை பராமரிப்பு பெறுபவர்களாக மட்டுமன்றி திரு அவையின் மறைப்பணியில் தீவிர பங்காளிகளாக காண்பதே இதன் நோக்கம் என்றும் அவர் தெரிவித்தார். திருத்தந்தை 14 லியோ அவர்களின் இவ்வாண்டு உலக நாளுக்கான கருப்பொருளான "நான் உங்களை ஒருபோதும் மறக்க மாட்டேன்" என்ற இறை வார்த்தைகளை எடுத்துக்காட்டிய ஸ்கெல்சோ அவர்கள், குறிப்பாக தனிமையில் வாழும் நோயுற்ற அல்லது வீட்டை விட்டு வெளியே வர இயலாத முதியவர்களை நேரில் சென்று சந்திப்பதன் மூலம் இறைவனின் அன்பை செயலில் வெளிப்படுத்துமாறு அனைத்து கிறிஸ்தவ சமூகங்களுக்கும் அழைப்பு விடுத்தார். முதுமை பருவத்தில் மிகப்பெரிய சவாலாக இருப்பது தனிமை உணர்வே என்றும், வெறும் சேவைகளை வழங்குவதை கடந்து நிலையான உறவுகளை உருவாக்கும் சமூகங்களாக பங்குகள் மாற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார்.
0: உலகில் பல்வேறு போர் மற்றும் மோதல்களால் பாதிக்கப்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த 164 சிறார் மற்றும் இளையருடன் இணைந்து திருத்தந்தை 14 லியோ அவர்கள் ஜூலை 29 போர்கோ லவ்தாதோ சி வளாகத்தில் இடம்பெறும் அமைதியின் பாடல் என்ற சிறப்பு ஜெபம் மற்றும் இசை நிகழ்வில் பங்கேற்க உள்ளார். இறைவா உமக்கே புகழ் உயர்கல்வி மையமும் ஆண்ட்ரேயா போர்செல்லி அறக்கட்டளையும் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள இந்நிகழ்வு புனித பிரான்சிஸ் அசிசியாரின் மறைவின் 800 நிறைவு கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக நடைபெறுகிறது. புனித பிரான்சிஸ் அசிசியாரின் படைப்புகளின் பாடல் என்ற இறைப்பாடலின் ஊக்கத்தால் நடைபெறும் இந்த நிகழ்வில் உலக அமைதிக்காக திருத்தந்தை அவர்கள் ஜெபத்தை வழிநடத்த உள்ளார். புகழ்பெற்ற இசைக்கலைஞர் ஆண்ட்ரேயா போர்செல்லி மற்றும் ABF வாய்ஸஸ் இசைக்குழுவினர் இசை நிகழ்ச்சியை வழங்க உள்ளனர். இந்நிகழ்வில் பங்கேற்கும் பன்னாட்டு இசைக்குழுவில் புனித பூமி, உகண்டா, ஹெய்டி மற்றும் இத்தாலியைச் சேர்ந்த சிறார் மற்றும் இளையோர் இடம்பெற்றுள்ளனர். இவர்களில் பலர் போர், வறுமை மற்றும் பல்வேறு துன்பங்களை அனுபவித்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர்களின் பங்கேற்பு, உரையாடல், நம்பிக்கை, நல்லிணக்கம் மற்றும் ஒற்றுமையை வளர்க்கும் உலகளாவிய மொழியாக இசை திகழ்வதை எடுத்துக்காட்டுகிறது. 10 இடம்பெற்ற பன்னாட்டு இசை மற்றும் கலாச்சார பரிமாற்ற திட்டத்தின் நிறைவு நிகழ்வாக அமையும் இந்த சந்திப்பில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த இசைக்குழுவினர் மற்றும் இசை கல்வியாளர்கள் ஒன்றிணைந்துள்ளனர்.
1: ஜெர்மனி நாட்டின் தலைநகரான பெர்லின் நகரில் LGBTQI எனப்படும் பால் புதுமையினர் சமூகத்திற்கு ஆதரவை வெளிப்படுத்த ஆண்டுதோறும் நடத்தப்படும் மாபெரும் ஊர்வலம் மற்றும் திருவிழாவை பெர்லின் பிரைட் என்று அழைக்கின்றனர். உள்ளூரில் கிறிஸ்டோபர் ஸ்ட்ரீட் டே என அழைக்கப்படும் இந்த கொண்டாட்டத்தில் இடம்பெற்ற கொடிய வாகன தாக்குதலை பெர்லின் பேராயர் ஹெய்னர் கோச் அவர்கள் வன்மையாக கண்டித்துள்ளார். மேலும் வெறுப்பு வெற்றி பெறக்கூடாது என்றும் அவர் கூறியுள்ளார். ஜூலை 25 சனிக்கிழமையன்று இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் அதிவேகமாக வந்த ஒரு சிற்றுந்து கூட்டத்திற்குள் புகுந்ததில் ஒரு பெண் உயிரிழந்துள்ளார். மேலும் ஏறத்தாழ 30 காயமடைந்துள்ளனர். அவர்களில் பலருக்கு பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு தங்கள் ஆதரவை தெரிவித்துள்ள ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வாண்டர் லேயன் மற்றும் ஐரோப்பிய நாடாளுமன்ற தலைவர் ராபர்டா மெட்சோலா உள்ளிட்ட ஐரோப்பிய தலைவர்கள் சுதந்திரமான மற்றும் ஜனநாயக சமூகத்தில் வெறுப்புக்கும் வன்முறைக்கும் இடமில்லை என்றும் வலியுறுத்தியுள்ளனர். இந்த தாக்குதலில் ஈடுபட்ட சந்தேகத்திற்குரிய நபர் 21 அப்துல் பி என அதிகாரிகள் அடையாளம் கண்டுள்ளனர். அவர் தீவிர இஸ்லாமிய அமைப்புகளுடன் தொடர்புடையவர் என்றும், அண்மையில்தான் சிறுவர் சீர்திருத்த சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டார் என்றும் கூறப்படுகிறது. சம்பவ இடத்திலிருந்து தப்பியோடிய அவர் ஞாயிற்றுக்கிழமை என்று காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டார்.
2: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறை ஆசீர்வதியுங்கள்.